0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியம் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பியம் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யூ பீடோ டெல்லா லோகா காணு பெனே
1: இடிவினோ ஆர் ரேடியோ.

0: இட்டியுன்னு ஓர் ரேடியோ இயும் ஏக்கிறே வேர்க்குவாரோ
1: அலிசானி விருக்கும்
0: மார்மே பாச்சோ இட்டியுன்னு ஓர் ரேடியோ.